மாதிரங்கின் தீப்பேர் பண்ணந்தாண்ட மாமி தம்மலை தீப்பினி தாத தய பண்ணந்தாண்டா பொன்னக தமேரி அப்பல் அம்மேல அத்து பொன்னன அப்பன மெக்கியனோ பலன தம்மலை ஆய குருக்காரே கொஞ்சம் வேலைக்கு அம்மே மத்மே பத்தஞ்சு பரந்தே போண்டலாவு அண்ட தம்மலை பரந்தே போண்ட பொண்ணன மத்மே அப்புஜி ஆ ஏத்து சாஸ்திரம் நம்ம புடியா ஆந்தது ஏத்து சாஸ்திரம் நம்ம புடுப்பாந்தது தும்முத காலத மத்மேன் செத்தன் கொத்தா நிகழ்கு கொஞ்சம் மத்மே ஆப்பு பண்ணந்தாண்டா இத்ததலக்க ஃபோட்டோகிராஃபர் நமக்கு தெரியந்தின மந்திரத்து ஹிரியாக்கள் அல்பம் மத்மத மண்ட போடுதாதான் பண்ணாண்டா ஆனன்னு தாரேக்கு குல்லாவேரோ பொண்ணன்னு தாரேக்கு குல்லாவேரோன்னு பண்ணகா மூலு நூது ஜன சேர்ந்தகள் நூதைக்கு நூது ஜன எட்டென் பெரோன்னு பண்ணுது ஒள்ளையதாகலி எட்டென் பெரோன்னு பண்ணுடு ஆய் நூத எட்டு சொன்பத்தொரம ஜன எட்டென் பெரோன்னு பண்ணு எல்லாம் கத்தன மரளதி ஒத்தி மண் பண்ணி குழு உண்டாண்டா மண்டேக்கு கட்டின முண்டாசதி வந்து குர்காரை பத்துக்கிறவனுக்கு அப்ப நின்னதாத சமஸ்யாந்து ஐத்த அர்த்த தாத கொத்தா யானு மல்ல ஜனந்தத்து பத்தேரு கூடுது மல்பு நஞ்சின கிளச நம்மவு தோஜாலே நிகழ சங்கீத்துடு தோஜாலேன் யான யான் தப்புன்னு பண்ணுது ரிசி மல்பு யான் ரெடி சங்கீத்தின் ரிசி சங்கீத் இங்கில போடு பட் யான் சங்கீத்தத ஒட்டுகு ஈ கல்ச்சர் என்ன ஹிரியாக்கிலே கௌரவ கொற்பின கொஞ்சம் மண்ணுத குண உண்டத்தா அவேனு ஓலு புடியாருந்தது ஐத்த துள்ட்டு கொஞ்சம் காதேண்டு கைட்டித்தின பக்கினு ராயரே புடுது ராபி பக்கித பொருள் தூப்பினாந்து பொருளுத பக்கி கைட்டித்துண்டு பொருளுத பக்கி என்ன சம்ஸ்கார என்ன ஹிரியாக்கிலே கௌரவ கொற்பின என்ன மண்ணுக்கு கௌரவ கொற்பின என்ன மத்மத கட்டுப்பாடு பிரதி ஒஞ்சில என்ன ப கிழித்தலக்க என்ன கைட்டித்தின பக்கினு பேத்த பக்கித பொருள் தூதோ நீன் ராயரே புடுத்தேன் இத்த ஆகாஷோட ராவுன பக்கின்னு குடோர கைத்தவுலாய் பல்லா பண்ண பருப்புடா பருப்புண்டா ஏஜி நம்ம கா தும்புத காலுடு இத்து கூட பதிலா வந்துனுக்கு பதிலா வந்துண்டு இத்து கூட அவே சேருடு கலசதி இது ஐட்டு கொஞ்சம் தாரேத கொம்புது இது ஐக்கு பேர் மல்த்தது அவே மதுமேக்கு பர்ப்பினிட மல்த்தீர் ஸோ அவன் சேர்த்தன இட்ஸ் இ டைப் ஆஃப் ஃபேஷன் யா குட்லர் சக்கத்து மதிமே பற்றிஜரப்பா பற்றிஜர் கலசதியர் தாரேத பூ மல்த்தீர் ஐயா என்ன அஜப்பிஜினுகள் அஞ்சனே நம்ம அப்பெம்மாங்க மதுமே மல்தினா பட் ஈனிக்கு அவனக அவு நங்கு பதிலாவணது ரூபோடு ஃபேஷன் அது தோஜுணும் திருகுது அடே பிரபஞ்ச ரவுண்டு வந்து பண் பேர் திருகுது நம்ம அடையே பரோடு ஸோ திருக்குது அடகே பருப்பின்னு இத்தினர் மத புனுதாயகு அந்த அத்தா என் பண்பினர் தப்பு போல் தும்ப ஹர்ஷா அது பார்த்தேர்லும் நன்னுண்ட நிகழ்கு என் பார்த்தேர்னு ரீத்தியே இஞ்சி எங்கே மெல்ல பார்த்தேரே பருப்புஜி நான் இஞ்சனே பார்த்தேர்னா எங்கள் பணோட இணைவனு என் பண்டே பிடிப்பேன் என் பண்டே பிடிப்பேன் தப்பானுந்தாண்டு என் பக்கம் நிகழ் பண்ணினு என் ஒத்தொன்றே தயார் உள்ளேன் ஸோ இ சம்ஸ்கிருத்தின்னு ஏப்போ நம்ம பிடிப்பனா ஆனி நமக்கு குருத்தனேஜ் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்ட் நம்ம பாஷை துளுநாடு சம் தாயக்கு துளு முடிச்சு ஓலோ போண்டல இத்த பெங்களூர் தஞ்சி போனந்தாண்டா பக்கா என்ன ஏ நீ அமிர்தா மேடம் நீ தக்ஷிண கன்னட ஊரல்வா ஹவுது ஏ நீ ரொம்ப பிரில்லியன்ட் அப்ப அந்தது ஸோ காலர் ஆண் ஜோக்கிலே மாத்திர பண்ணல என்ன வர காலர் மித்து போடணும் எல்லா என்ன ஸ்மார்ட்டு இன்டலெக்சுவல் வந்து பண்ண பெறத்தான் பண்ணுது ஓ என்ன குர்த்தா முடிச்சு ஏத்து நம்ம எட்டேந்து பண்ணாண்டு ஈ தாயின ராஜக்கியத கொஞ்சம் இடத்து வந்து பண்ண பக்கேன்லே ஈ தாயின ராஜக்கியத கோல்மாலா பண்ணத்தே தூக்க நம்ம தக்ஷிண கன்னட ஈத்து ஜன கெந்தது போய் நகல் தூக்க ஒரே துடுதின் தேர் பண்ணி இது மட்டும் கேசாத்தின தோஜாலி ஈத்து ஜன ஜெயிலுக்கு போயிருத்தன அல்லது அஞ்ச கோல்மால் மல்த்தே மூலிஞ்ச கோல் மல்த்தது நம்ம ஜனார்தன பூஜாரி இடுத்து பத்தினா அகல எடுத்து சரத்த மாரதகுலேயே எங்க குத்துஜி இனி முட்ட நம்ம ஓட்டுக்கு ஆ பக்ஷத பக்ஷாத்தீத்தவாத பத்திருக்கு ஒரே ராஜக்கியதையே ஒரே மோசம் மல்த்தது ஜெயிலுக்கு போயினா அத்தவா பேத்த பிடுக்கா நம்ம பேத்த செகண்டரி அவன் பார்த்தேர்னு பிடிச்சி ஈ நைத்திகத்தை மொராலிட்டி உண்டத்தா ஈ மானவீய நிலட்டி வத்தியாசன ராஜக்கியதகளேன் தோஜாலே ஒல்த்துடு பத்தினி கடத்துக்காரிகே ஈ கடமை ஒல்த்துடு பத்தினது ஈ கடமை ஒல்த்துடு பத்தினி துளு மண்ணுத தாக்கத்தவு தாக்கத்தவு அவே தாக்கத்தை என்னெல்லாம் பார்த்திருப்போனு நிகழ்ல பார்த்தார் போடு நம்ம மாத்திரில ஈ துளு நாடு நம்ம நம்ம பொருளுத கொஞ்சம் அச்சின்னு மோரோன்னு தீதே போடாத்தனு எல்லாம் சைத்துண்டல் அமிர்த சைத்துள்ள நிகழ் பண்ணோடாத்தே என்ன தரமாற நெக்ஸ்ட் தரமாறு இத்துளத்தினால பாயாளி ஜகத்து விட்டே இருந்தது பண்ணுடு அவ என்ன குருத்தாவோடு ஈ சமாஜோடு என்ன தய பண்ணு இடீ ஜனபத கத்தை டிப்புனே ஜனபத கத்தைக்குள்ள துயர்ந்தனா அநியாய தெய்வத்த பொறம்பாட்ட மல்தினவே ஜனபத கத்தைக்குள்ள துளுநாடுதா மாத்தல சிரி டிவோர்ஸுக்கு சரியான துளுத்த சப்த பரந்து பண்டின இடீ ஜகத்துடு சிரி டிவோர்ஸுக்கு பர்யாயமின சப்தனே பரா அவன் பண்டினாலும் சிரி ஆ சிறின வம்சதாலி யான் இஞ்ச பாத்திரந்த பக்கான பஸ் டோரி அனு கிண்கே பண்ணி அனு இஞ்ச குந்தோடா பிஜிந்தலக்கா நோ நெவர் யான் உந்தைய அவ என் துளுநாடுதாலு ஆ கர்த்துக்காரிக்கு ஒல்த்து பர்ப்புனு ஈ மண்ணு பக்க யானு ஈ மண்ணுத பொண்ணு பண்பினு பாவனை அல்த்தொன்னகா ஐத்தர்த்து நீங்கள் ஃபைட்டிங் குந்துலேருந்து பண்ணுது ஜியானு ஃபைட்டிங் குந்துலேருந்து பண்ணுது என்ன குருத்து உண்ட யானவன் ஒருத்து நோடு வந்தது யானைக்கு என்ன புதர் என்ன புதர் அமிர்த ஷெட்டி ஆத்திரடி அத்து யானு ஆத்திரடித அமிர்தா ஷெட்டி ஊரு என்ன என்ன குருத்ததை பாகனே ஊரு
ದೇಪಣ್ಣ ಆ ಊರು ಆ ಊರದ ಕಲ್ಚರ್ ಆ ಊರದ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ನಮೃತಾದ ಇಡೇ ಮುಟ್ಟಕೊಳತುಂತೈನ ಅಪ್ಪೆಮ್ಮೆ ಪೆದ್ದದೇರು ಮಲ್ಲೆ ಮಲ್ದೇರು ಅಂಡ್ ಆ ಊರು ಎನ್ನ ಒಟ್ಟು ಯಾನ್ ಪೊಯ್ ನಡೆ ಮುಟ್ಟ ಬರೋಡು ಬಂಟ್ನೆ ಒಂದು ಗುರ್ತುಂಡತೆ ಅವೆನ್ನ ಮಲ್ಲಾದಿಗೆತ್ತವು ಆಣ್ಣ ನನ್ನ ಊರು ಒಂದು

மாத்தேர்ல ஒன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் அடிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்பே பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை